0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ரஞ்சனி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தனி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
2: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal concert by Ranjani Guru Prasad. The first composition Janaki Ramana has been divined by Tyagaraja, Rag Suddha Seemandini Adithal.

0: ரஞ்சனி குருபிரசாத் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து ராமனுக்கு மன்னன் முடி, அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.
1: A Tamil song by Arunachala Kavi, Ramanukku Mannan Mudi, Rag Hindolam Aditaal.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are now listening to a vocal recital by Ranjani Guru Prasad. She is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam R. Kumar. The concert continues with the Tyagaraja composition Dinamani Vamsa, Rag Harikamboji Adithal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருப்புலிவனம் ஈ ஹரிதாஸ் அவர்கள் நாகஸ்வரம் வாசிக்கிறார். சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில். வனிதா நின்னே கோரி பைரவி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. திருவாரூர் ராமசாமி பிள்ளை ஏற்றியது ஆதிதாளம்.

நாககாந்தாரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. இனி ராமாபிராமா தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: தர்பா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பலிவனம் ஈ ஹரிதாஸ் அவர்கள் நாகஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிறவாவரம் தாரும் பாபநாசம் சிவன் பாடல், லதாங்கி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருப்புலி வனம் ஈ ஹரிதாஸ் அவர்கள் நாகஸ்வரம்
3: வாசித்தார்.
2: சாந்தாபுரம் SP ஆறுமுகம் அவர்கள் தபில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீணை இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பாய் ஸ்ரீ ஐ விஜய் வெங்கடேஸ்வர். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri M. A. Sundareswaran on the violin and Shri T. Shyam Sundar on the mridangam. Nigashil mudalil Gajanana Yutam Muthuswami Dikshidar Kriti Vega Vahini Ragam Aditalam. The concert begins with Gajanana Yutam, Muthuswami Dikshidar's composition in rag Vega Vahini, set to Adital.

இனி நாகரத்ன மாளிக சே தியாகராஜர் கீர்த்தனை, ரீதி கவுளை ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு ராகரத்ன மாளிக சே, கம்போஸ்ட் பை செயின் தியாகராஜா, இன் ராக் ரீதி கவுளை, செட் டு தாழ் ரூபக்.

24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீணை இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 DTH எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிசனிங் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ ஐ விஜய் வெங்கடேஸ்வர். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் and Shri T. Shyam Sundar on the Mrudangam. Ini Aparadhamu, Patnam Subramaniya Sahityam, Latangi Ragam, Adi Thalam. Listen now to Aparadhamu, composed by Patnam Subramaniya in Rag Latangi, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐ விஜய் வெங்கடேஸ்வர் அவர்களின் விசித்திர வீணை இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ விசித்திர வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீ ஐ விஜய வெங்கடேஸ்வர். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் and Shri T. Shyam Sundar on the Mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.